தனாரோ கொரா கால்வா வலாண்டன்மா வரான் கோதொடி தனாரோ கொரா கால்வா வலாண்டன்மா முதலாங்கயோ தனாரோ கொரா கால்வா வலாண்டன்மா முதலாங்கயோ தனாரோ கொரா கால்வா வலாண்டன்மா வரான் கோதொடி தனாரோ வரான் கோதொடி வாங்காங்கலைகுரு. The country will get up and show you, but you must look. Malaga ngayo, it points to me.